0: تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم.
1: தேசவே கேரத்து குர்ஆன் கேவும்.